0: গোসলের কাজে ব্যবহার করে, ওই যে গোসল করতেছে আমরা।
1: আবার হাঁড়ি পাতিল সম্পূর্ণ এখানেই
0: দিই, হাউসহোল্ডের সব কাজই ধর এইটা দিয়েই হবে। যদিও দেখা যাচ্ছে একটু ডার্টি, বাট ওদের তো কোনো অপশন নাই, অপশন না থাকে।
2: The life that once thrived in the Kalabagi mudflats may be just one high tide away from destruction. In China, the city of Hangzhou once faced the same threat. The tidal bore surged inland like a battering ram, swallowing everything in its path.
3: 你想想，你可以想象一下，如果 这个潮水冲到了我们的家园，会发生什么样的情况？死亡了。死亡是不是？对。那么在这样的潮灾的情况下呢，人们是怎么把这个潮水阻挡在家门之外的呢？那么人们想出了很多很多的办法，当中呢就有我们现在看起来比较迷信的一种行为啊。 他们还在钱塘江边建造起了各种各样的塔，比如说非常有名的像六合塔，据说可能也是为了正潮而建的。潮这个潮水最大的时候，你去观潮是一件盛事。
4: 为什么呢？就是说每年到八月十八的时候，还有很多人非但就是不躲起来，而且还跑到江边去观潮。小孩要带牢，摔下车重要安全。在那个江岸上，岸边看了还不算，还要想到江里头去看。有危险。
3: 观潮肯定是有危险的，可以去观潮，但是离潮水要远一点。